சொல்றாரு. ஏன்னா அதில் அந்த படம் வந்து இது பண்ணும்போது அந்த அவருடைய ஃப்ரெண்டு வந்து நிவாஸ், அவர் வந்து நான் ஒரு படம் பண்ண போகிறேன், அதில் நீ தான் டைரக்ட் பண்ணணும், நடிக்கணும்னு. மாட்டவே மாட்டேன்னா கூட, இல்லை இல்லை இது டைரக்டர் பற்றின கதை, இதில் நீயே நடின்னு உறுதியாக சொல்லிட்டேன். அந்த படத்தில் வந்து ஒரு சொல்லுவாங்களா, அந்த இதுக்குள்ளுக்குவே அந்த செட்டுக்குள்ளவே எடுத்துருந்த ஒரு காலகட்டத்தில் கேமராவை தூக்கி நிஜமான கிராமங்களுக்கு, நிஜமான வயல்வெளிக்கு, நிஜமான விவசாய மக்களுக்கு, அதாவது சொல்லுவாங்களா ஆறு ஒத்தையடி சாலை அப்படின்ற மாதிரி இடத்துல ஷூட் பண்ண படம் இது. இதுக்கு முன்னாடி அவுட்டோர் ஷூட்டிங் பண்ணதே இல்லையான்னு கேட்டால் இருக்கு. ஆனால் இது முழுக்க முழுக்க இந்த மக்களுக்கு மத்தியிலேயே ஒரு படத்தை எடுத்தது அப்படின்றது. அதில் ஒரு அந்த பாட்டில் வரும் அந்த ஒரு சினிமா ஷூட்டிங் எப்படி எடுப்பாங்களோ அந்த மாதிரி இருக்கும். பொதுவாக இவருக்கு எப்படின்னா, அந்த நடிகர்னாக்க அவங்க வெறும் நடிப்பை மட்டும் காட்டுறதை விட்டு அந்த இடத்துக்கு மனுஷனாகவே வாழணுங்கிறது தான் அந்த படத்தில் இருக்கும். அதில் ஒரு கதாநாயகன் இப்படித்தான் இருக்கணுங்கிற அந்த இலக்கணத்தையே உடைச்சவர். ஏன்னா அதில் வந்து வர அந்த பாட்டிலேயே சுதாகர், கவுண்டமணி, ஜனகராஜ் இவங்கெல்லாம் வந்து நிஜமாக கதாநாயகர் ரோலில் அந்த பாட்டை போடுவாங்க. இந்த பாட்டு எப்படின்னா ஒரு நாட்டுப்புற இசைதாம், ஒரு மெலோடி, ஒரு துள்ளர் இப்படி இருக்கும். ஆஸ் யூஷுவல் மலேசியா வாசுதேவன், எஸ்பி சைலஜா. இந்த பாடல் கேட்கலாம்.

இப்படி நிறைய படங்கள் எல்லாம் வந்தது. 1981 வந்த அலைகள் ஓய்வதில் அதில் வந்து எப்படின்னா, ரெண்டு மதத்துக்குள்ள ஒரு வந்த ஒரு காதல், ஒரு ஒரு ஒரு இன்ஃபேக்ட் ஒரு கடல் வாழ்க்கையை ஒரு இதுவாக மையமாக வச்சு ரொம்ப அழகான வந்து அதில் வந்து அறிமுகமான கார்த்திக் ஆகட்டும் ராதிகாவாகட்டும், இன்ஃபேக்ட் சிலுக்க வந்து ஒரு கதாநாயகிக்கான அந்தஸ்தில் காட்டின படம்னு சொல்லலாம். அதே மாதிரி தெலுங்கில் ஒரு படம் பண்ணார் அவர், சீதா கோக்கு சிலக்கு சிலக்கா அப்படின்னு, அது வந்து சிறந்த தெலுங்கு திரைப்படத்துக்கான தேசிய விருது கிடைச்சது. இதனால் என்னென்னா, அவருடைய அந்த ஒரு டைரக்ஷன், அந்த சினிமாட்டிக் இது வந்து ஒரு மொழிகளே எல்லைகளுடைய கடந்துன்னு கூட சொல்லலாம். 1987 நினைக்கிறேன், அதில் வேதம் புதிது, புது சமூகம், ஒரு ஒரு உயர் சமூகத்தை சேர்ந்த ஒரு பெண், பிராமண சமூகத்தை பொண்ணை தனக்கு மருமகளாக கொண்டு வர மாதிரியானது. அது மாதிரி நல்ல ஒரு புரட்சிகரமான கருத்துக்கள் தான். இதுக்கு தேசிய விருது கிடைக்காது. ஐ திங்க் 1994 கர்த்தம்மான்னு ஒரு படம் வந்தது பரவலாக. அப்போ வந்து மதுரை அந்த சுற்றி இருக்கிற கிராமங்கள் வந்து பெண் சிசு கொலைகள் வந்து ரொம்ப பரவலாக இருந்த காலத்தில் அதுக்கு எதிரான ஒரு விழிப்புணர்வை கொடுத்தது அப்படின்ட்டு அதுக்கான விருது கிடச்சிது. 1996 அந்தி மந்தாரைன்னு ஒரு படம் வந்தது, அதில் வந்து சிறந்த தமிழ் திரைப்படத்துக்கான விருது. இது வந்து வணிக ரீதியாக அந்த படம் வெற்றி பெறலை. 2001 வந்த கடல் பூக்கள், அதுக்கும் இதே தமிழ் திரைக்கதைக்கான விருது தான். இதுவும் ரொம்ப கமர்ஷியல் சக்ஸஸ் சொல்ல முடியாது. 1985 வந்த முதல் மரியாதை, அது மிகச்சிறந்த படைப்பாக சொல்லப்படுது. இதில் அவருக்கான தேசிய விருதும் கிடைக்கிறது. எனக்கு ரொம்ப பிடித்த படங்கள் இதுவும் ஒன்று. ஒரு சில கதைகளை சொல்லும்போது இல்லை, ஒரு சில படங்களை பற்றி பேசும்போது சொல்லுவாங்களே, கத்தி மேலே நடக்கிற வித்தை அப்படின்னு. அப்படித்தான் இவருடைய ஒரு இதில் வந்து அவரோட ரெண்டு கரம் பூப்பிய அந்த ஒரு இதில் வந்து அந்த கரகரத்த குரலோட ஆரம்பிப்பார். ஒவ்வொரு கிராமத்திலும் ஏதோ ஒரு புல்லாங்குழல், வார்த்தைக்கு வராத சோகத்தை வாசித்து கொண்டு தான் இருக்கும். அப்படி ஒரு சோக ராகத்தை தான் ஸ்வரம் பிரித்தேன், அதையே உங்கள் பார்வைக்கு படம் பிடித்தேன் அப்படின்னு ஆரம்பிக்கும். இந்த படம் வந்து சிவாஜி என்னும் நடிப்பு இமயம் அவரோட இந்த இயக்குனர் சிகரம் கை கோர்த்து மணக்க மணக்க சொல்லி கொடுத்தது தான் இந்த முதல் மரியாதை. நமக்கு சிவாஜி கணேசனை பற்றி சொல்ல முடியும், இவர் ஏற்று நடிக்காத வேஷமே இல்லைன்னு சொல்லலாம். கட்டபொம்மன் ஆகட்டும், பாரதி ஆகட்டும், வீரசவா சிவாஜி அந்த மாதிரி எவ்வளோ

கதாபாத்திரங்கள் இவ்வளவு ஏன்? இந்த திருவிளையாடலில் சிவபெருமானையே நம்ம அந்த தத்ரூபமாக நம்ம கண்ணு முன்னாடியே சிவபெருமானா இப்படித்தான் இருப்பார் அப்படின்னு, பெருமாள்னா இப்படித்தான் இருப்பார், பெருமாளுடைய விவரா ஆண்டாளுடைய இதுவா இவர் இப்படித்தான் இருப்பார், அந்த மாதிரி அந்தந்த கதாபாத்திரங்கள் அந்தந்த படைப்புகளை நம்ம கண்ணு முன்னாடி அப்படியே காட்சி கொடுக்குற உன்னதமான கலைஞர்னு சொல்லுவாங்க இல்லையா. இந்த கதை எப்படின்னா, அந்த ஊர் தலைவருக்கும், அதாவது பெரிய ஒரு இதுவாங்க இல்லையா, அவருக்கும் அந்த ஊருக்கு பரிசல் ஓட்டுற வர அந்த ஓடக்காரிக்கும் ஏற்படுற ஒரு வயது கடந்த, அதாவது சொல்ல வயது முதிர்ந்தவளுக்கும் ஒரு பருவ பெண்ணுக்குமான ஒரு நட்பு பிரியம் அப்படின்றது அப்படியே ஒரு மாதிரி நாளளவில் வந்து ஒரு ஒரு மாதிரி இந்த ஒரு அன்பு வந்து பரிணமிக்கிற ஒரு இதுதான். அது ஊருக்கு தெரிய போகும்போது அது இன்னும் நம்ம ஊர் பாஷையில் சொல்லணுனாக்க அது வந்து பவித்திரமாக சொல்ல மாட்டாங்க. ஆனால் இவருடைய அந்த டைரக்டருடைய மொழியில் சொல்லணும்னாக்க மண்ணுக்கும் மனசுக்குமான காதல். இந்த படத்தில் முழுக்க முழுக்க மேக்கப் இல்லாத அவருடைய இயல்பான ஒரு இது மாதிரி, அவர் மேலே அனுதாபம் ஏற்படுற மாதிரி தான் அந்த கதை அமையும். அதோட அவருடைய தனிமை, விரக்தி, இயக்கம் இதெல்லாமே ஒரு மாதிரி இதுவாக இருக்கும். அதேபோல் 1986 கடலோர கவிதைகள்னு ஒரு படம் வந்தது, ஒரு பாட்டு இருக்கும், அடி ஆத்தா அடி இளம் மனசுன்னு ரெக்க கட்டி பறக்குது சரிதானா, அடி அம்மா அடி ஒரு அலை வந்து மனசில் அடிக்குது அதுதானான், உயிரோடு உறவாடும் ஒரு கோடி ஆனந்தம் இவன் மேகமாக யாரோ காணும் காரணம்னு இளையராஜாவோட அந்த குரல். பொதுவாக நிறைய பேர் சொல்வாங்க இந்த பாரதி ராஜா ஹாஸ்பிட்டலுங்கிறது பாரதி ராஜாவோட சொந்த ஆஸ்பத்திரின்னு, அது உண்மையே இல்லவே இல்லை. அதனுடைய அந்த மேனேஜிங் டைரக்டர் வந்து டாக்டர் நடேசன், அவருக்காக ஒரு படம் தயாரிக்கணும்னு தயாரித்து கொடுக்கும்போது அதில் டைரக்டராக இவர் இயக்கின படம் தான் அது. அந்த படம் ரொம்ப செம ஹிட்டு. அந்த படத்தில் சொல்லுவாங்க எல்லாருமே ஒரு நாள் வந்து என்ன சொல்லுவாங்க இந்த ஹிட்டுக்கு என்ன காரணம் அப்படின்னா, இப்போ அந்த டீமோடு கிளம்பிடுவார் அவர். அச்சோ நம்ம எல்லோரும் கிளம்புறமே ட்ரெஸ் கூட இல்லையானே பரவாயில்ல பார்த்துக்கலான்ட்டு எல்லோரும் நாகர்கோவில் அந்த முட்டம்ங்கிற அந்த இடத்துக்கு போனோம்னு, அங்கே போன பிறகு அந்த கடற்கரை மலையில் விழுந்து புரண்டு அழுதுருக்கார். ஏன்னா இன்றைக்கி இவ்வளோ பெரிய ஒரு வெற்றி குடிச்ச அது வந்து இந்த இயற்கை எனக்கு மிக பெரிய ஒரு இது அப்படின்னு அந் இந்த மண்ணுக்கு நான் நன்றி சொல்லணும்னு ரொம்ப உணர்ச்சிகரமாக சொல்லியிருக்கார். நிஜமாக அந்த முட்டம் பீச் அப்படிங்கிறது ரொம்ப அழகாக இருக்கும். நம்ம ஊர் என்ன சொல்லுவாங்களே சென்ட்கிளர் பீச் மாதிரி இருக்கும் ஏற்றாள். எனக்கு எப்போவது அந்த நம்மளுடைய அந்த சென்ட்கிளர் பீச்சோ இல்லாட்டா என்ன சொல்லுவாங்களே நம்ம நியூசிலாண்டில் நிறைய பீச்சுகள் உண்டு இல்லையா, அங்கெல்லாம் போனாக்க எனக்கு இந்த படத்தினுடைய பாட்டு ரொம்ப பிடிக்கிறது.

ஆத்தங்கர மரமே, அரச மர இலையே, ஆலமர கிளியே, அதில் உறங்கும் கிளியே. இந்த பாட்டு பிடிக்காத 90 கிட்ஸே கிடையாது. இந்த கிழக்கு சீமையிலே மண்மணம் மாறாத ஒரு படம், அதாவது இன்னொரு பாசம் மலர்ன்னு சொல்லுவாங்க. இந்த படத்தில் தான் விஜயகுமாரும் ராதிகாவும் அண்ணன் தங்கையாகவே. இன்றைக்கு கூட பழைய சம்பிரதாயங்கள், அதாவது நிறைய கிராமங்களில் வந்து இந்த பாச போராட்டம் ரொம்ப யதார்த்தமாக அண்ணன் தங்கைகளுக்குள்ள இன்றைக்கும் இருக்குது. இது நடிப்பே இல்லை, வாழ்க்கை. இது பொதுவாக விசுவோட படங்களில் தான் நிறைய குடும்பத்துக்குள்ளே நடக்கிற நிறைய கதைகள், இந்த குடும்ப கதை மாதிரி எடுப்பார். அவருடைய படங்கள்லாம் நிறைய ஸ்டுடியோக்குள்ளவே இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் இந்த கிழக்கு சீமையில் மட்டும் எப்படின்னா, அந்த நகர வாழ்க்கையை விட்டுட்டு கிராம வாழ்க்கையை, அந்த உறவுகளை அடிப்படையாக கொண்டு அப்படியே பச்சை பசையாக காமிச்ச ஒரு படம். இந்த ஒரு உறவுகள், உரிசல்கள், அந்த யதார்த்த வாழ்க்கை, இதெல்லாத்தையும் சினிமாவுக்குள்ள கொண்டு வந்த அந்த பெருமைன்னு சொன்னாக்க திரு பாரதி ராஜா அவ்வளோ தான் செய்யும். இதில் தான் அந்த பாட்டு ஒன்று, நாக்கில் மூக்கையே தொட்டவன் நானடி, பார்வையால் உருசையே தொட்டவோ நீயடி, அந்த சொல்லுவாங்களே.

அந்த பாட்டு இன்னொன்று. 1995 வந்த ஒரு படம் வந்து பசும்பொன்னு சொல்லிட்டு, இது வந்து இன்றைக்கி கூட இந்த தென் மாவட்டங்களில் அறுத்து கட்டுறதுன்னுவாங்க. விதவைகள் மறுமணம்ங்கிறது ரொம்ப சகஜமான ஒன்று. இந்த படத்தில் வந்து திரு சிவாஜி அவர்கள், சிவகுமார், பிரபு, பொன்மன்னன், இப்படி ஒரு சரண்யா இளவரசம் அப்படின்னா ஒரு பெரிய நிறைய ஒரு சொல்லுவாங்களே இருக்காங்க ஸ்டார்ஸ். ஆனால் ஒரே ஒரு கதாபாத்திரம் ராதிகா. ராதிகாவை சுற்றி தான், பிரபுவை சுற்றி தான் அந்த மொத்த படமுமே. இந்த படத்தினுடைய கதை வசனம் வந்து நம்மளுடைய அந்த தமிழ் தேசிய கட்சி திரு சீமான் அவர்கள். அவ்வளோ அழகான வசனங்கள் இது. இன்றைக்கி அவர் பேசுகிறார்ல, அந்த மாதிரி தான் அந்த அந்த ஒரு உரைநடையில் தான் இந்த படமே இருக்கும். அதில் ஒரு ஒரு ஒரு ராதிகா வந்து அந்த பையன், மூத்த பையன் அண்ணன் பிரபுட்ட சொல்லுவாங்க, முத்து கணக்காக மூத்த பிள்ளைய தொலைச்சி விட்டேன் அப்படின்னு. அப்படியே உருகும் அந்த காட்சிகள்லாம். அதே போல் அந்த ஏண்டில் வந்து சொல்லுவாங்களா, அந்த இறுதியெல்லாம் வந்து வந்து பால் ஊத்துங்க அப்படின்ட்டு. அப்போ பிரபு ஒரு இது சொல்ல மாதிரி இருக்கும், எல்லாரும் எங்கள் ஆத்தா வந்து பாரு பாருன்னு நீங்கள் சொல்கிறீங்களே, இத்தனை வருஷம் கழித்து எங்கள் ஆத்தாவை சாகடிக்கிறதுக்காக என்னை வந்து பாருங்கன்னு கூப்பிடுறீங்கன்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு மாதிரி அழுவாங்க இல்லையா. அதை நிஜமாகவே இன்றைக்கி நம்மளுடைய வாழ்க்கையில் நமக்கு நெருக்கமானவங்களுக்கு அது மாதிரி பால் ஊத்த போகிற அந்த நாழிகளில் வந்து இந்த வசனங்கள் வந்து கண்ணை அடைக்கும் அப்படின்னு நமக்கு ட்ரூ. இன்னொரு வசனம் ஒன்று இருக்கும், அது எப்படின்னா அந்த பிரபு பேசுகிற மாதிரி இருக்கும், 1000 கோயிலுக்கு போனால் கூட அறுத்து கட்டவனுக்கு வந்து திருநூறு கொடுப்பாங்க, ஆனால் எங்கள் ஆத்தாவுக்கு வந்து குங்குமத்தை கொடுத்த சாமி நீ அப்படின்னு ரொம்ப நெகிழ்ச்சியாக பிரபு பேசுகிற மாதிரி அந்த படத்தினுடைய ஏண்டும் இருக்கும். அந்த ஏண்டில் வந்து இவர் பேசுவார், எவன் ஒருவன் தாய்மைக்கு தலை வழங்குகிறானோ, விதவிக்கு பொட்டிட்டு பூச்சூட்டுகிறானோ, அவன் தான் மனித தெய்வம் அப்படின்னு அவர் அந்த படத்தை வந்து நிறைவாக அவருடைய குரலில் முடிப்பார். அதே போல் இவருடைய படங்களில் எல்லா கதாநாயகியும் ஒரு கிராமத்து பெண்ணாக, ஒரு செயற்கையான கற்பனையாக பார்க்காம அந்த உண்மையை, அந்த ஒரு உணர்வை மையமாகவே வச்சார். இந்த சினிமாங்கிறது யார்கிட்ட போய் சேரணுமோ அது கரெக்டாக அவங்கக்கிட்ட கொண்டு போய் சேர்த்தாருன்னு சொல்லலாம். இன்ஃபேக்ட் அவருடைய எண்ட், அவருடைய தனிப்பட்ட இழப்பு, இறுதி ஆண்டுகள் எல்லாருமே யார் ஒரு அவருக்கு தனிப்பட்ட முறையில் ஒரு ஈடு செய்ய முடியாத பெரியும் துயரம் உண்மைதான். ஆனால் அவர் அந்த என் இனிய தமிழ் மக்களே அப்படின்பார் இல்லையா, அது பொதுவாக வெத்து வார்த்தை இல்லை. பொதுவாக சொல்லணும்னா ஒரு தொப்புள் கோடி வருடைய ஒரு வார்த்தைன்னு சொல்ல முடியும். அதாவது அவர் கதை சொல்கிறவர்களுக்கும் அந்த ஒரு கதை சொல்லியா மக்களுக்கும் ஆன ஒரு உறவுன்னே சொல்லலாம். பொதுவாக முதல் காதல் அப்படிங்கிறது வந்து எப்பவுமே ஒரு ஓரத்தில் பசுமையாக சாகும் வரை இருக்கும். அதை எந்த ஒரு மனுஷனுமே மறக்க முடியாது. ஒரு சமீபத்தில் விகன் டிவின்னு நினைக்கிறேன், அதில் வாசுதேவன், அந்த கௌதம் வாசுதேவ மேனனுக்கு ஒரு நேர்காணல் இன்ட்ரி கொடுப்பாரு. அதில் அவருடைய முதல் லவ் பற்றி சொல்வார். அந்த பதிவை வந்து நான் இதுக்கு முன்னே ரொம்ப ரசித்து கேட்டிருக்கேன். இவர் போன பிறகு அந்த பதிவை தேட கிடைக்கல, ஆனால் ஒரு ஃபேஸ்புக்கில் சின்னதாக கிடச்சிது. உங்களுக்கு எப்போவது டைம் கிடச்சா அது போய் பாருங்கள். ரொம்ப அழகாக சொல்லுவார் அவர். இந்த பாட்டு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஆத்தாடி மனசுக்குள்ள காத்தாடின்னு சொல்லிட்டு அந்த அந்த இது ரொம்ப அழகாக இருக்கும். போய் பாருங்க. என் இனிய தமிழ் மக்களே அப்படின்னு எப்பவுமே இவர் பேசுவார். இந்த திரையரங்குகள், மேடைகள் அப்படின்லாம் இவருடைய குரல், அந்த

குரல் இனிமே ஒலிக்க போகிறதில்லை. இன்றைக்கி அந்த குரல், அந்த கடல், அந்த அலை எல்லாமே ஊஞ்சி போச்சு. பாரதிராஜா போன்ற படைப்பாளிகளை காலை எப்போ தன்னோடைய அணைச்சிக்கும், அங்கே மரணம் தோற்று போகும்னு சொல்லுவோம். இன்னைக்கு இந்த நிகழ்ச்சி கனத்த இதயத்தோட இயக்குனர் இமயத்துக்கு என்னுடைய அஞ்சலியாக நிறைவு செய்கிறேன். பாரதிராஜாவோட படங்களில் எத்தனையோ பாட்டுகள் இருந்தாலும் எனக்கு பிடிச்ச இந்த பாட்டு ரொம்ப ரொம்ப பிடிக்கும், பூங்காற்று திரும்பும். நிகழ்ச்சியை கேட்டவங்க உங்களுடைய இந்த கருத்துக்களை பதிவு செய்யுங்கள். மீண்டும் சந்திப்போம்.